0: ஆசுர மாட்டு வேலி.
1: ஏய் என்ன
0: கிதோக்கு பப்பினேகி காட்டாங்க ஊருல என்ன வேலைக்குதா கலபாலா உலெல்லவா உமான வேலைக்கு நெகிலே வேலை உனக்கு வாத்தி கூக்காம நாட்டு பாலுங்கோனா காப்பானா காமிலே. ஓ நப்பினேகி குப்பாங்க ஊஃபியான ஃபேலா சிறுன்றேக்கா உசுகுரிசா.
1: ஏய் என்ன
0: கோபம் பின்னரா பின்னாய் திருமனை பின்வாங்க ஹாமன் நாட்டுக்கு போ தவுக்கவாக முஹாவு முஹாவுனா
1: முஹாவு முஹாவுனா.
0: ஏ பா முஹாவு முஹாவுனா கிமாக்கேசு ஃபேலா முஹாவு முஹாவுனா உன்சுங்க பேரு கரினா கொசோசி
1: இபினாய்க்கு போமே
0: பசவா கிட்டு சிக்கோப்பா செய்வினா உனாக்கு சிசி ஒன்றுமோதான்ஃபிசா கும்புலல்லசோனா
1: ஆ ஹுலுக்கிலே தத்தே லமயிலபோகோக்வாத்லகே தூசா
0: தேங்க்யூவேரா கோத்ரேக்யோமேதாலதே
1: தேங்க்யூ தத்தே பெஸ்டலகே தூசா ஹப்பே ஹமயிலபோகோகோலோரேனா எனாயாபோலோரேன் ககனா செசிலிசெசின்சைக்கோமேலா இபிட்சுவாமாங் ஹோபனே ஐ கன்னிட்டு கிரிகேஷவா மோனா ஹகேஃபுமானி ஹைலிட்டோம்
2: kola ga tole ka mahe
1: ka fela
2: ke tsena sa go
1: that
2: le tla ba nga se se ganetseng go tsiela beng
1: a tsaba ke phela mona teng tatwa ka go jwetse.
2: Eh
1: wena e be o phela jwang
2: ke tse hantle hle
1: that
2: eh go siya se gane
1: ho ba bata
3: ba ka ga go tsena
1: ba ske ba o bulela ho ba bata
3: ba nete go ba ata wa bata wa bata sifunga
1: eh ntate
3: eh yau sange ntate dingela mogena tsela se se tsata pa so go hateng go ja o tlile mo ntia
1: ntate binela mogena fela se se tsha so buela mogao jwale
2: o se ke buela mogao
1: a e go hona wa tamelang ke bona wa ga mesena se le sa o fela
2: a bo ke tla tamela je
3: a ke ya bona ke wa ile ta ka ne
1: nna
2: ke wela ka ditswa kotle jale ke le a welang ka ditswa kotleng ke rata-rata sefela sena se reng ke tsamaile le wena go fitlhelela mona ke tsamaile le wena Jesu go fitlhelela mona e ka ba o na le sona mo
1: ke tsamaile le wena kapa o tsamaile le nna
2: ee gona gona mono gona gona moo
1: ntate
2: ee ke tsamaile le wena Jesu ke tsamaile le wena Jesu o fikela mo se wa lo akere
1: ke utla ka se jalo ka mogosi binang ka teng
2: e ya nna go tshwa e ga go ngotlhela sona nne go ngotlhela sona
1: a ende te kitla se sheba mona kitla o shebela ntate
2: tangi nne
1: tangi hailito
4: kana gato le ka magethe
1: ka fela
4: e tshaba na fa go mo
1: eh
4: a se tsame dingwe tsiela pe
1: se bueng sa maila bogoko
4: ha ba kopa dipina ba tsebe mabitso a tsona o thu ba se ba bitsa madi mantsi ha o bitsa mantsi ka nete pina e tla hlalwa
1: o tla fumana ho
4: sa me a tsebe le bitso la pina tate tshiwa motho diphosong ena ya e batlang e a tlamehang a e tsebe ke ya gore ga se dintho tsotlhe tse teng marangrang a kere ebile o itse ke kgatsela gobedi a e kopa ke bopaki ba gore ga eyo mo o lemoge sa tshang teng go ba itlhe nna tse e bone le nna ketse ke sa tsha mone
1: ke shebile le nna ka nnete ke bona
4: ka nnete ga eyo ga se tsotlhe tse teng haholo e leng tsa lesotho mona ke tsena gobaneng go batsaka kwana o tlo bona gore le ya gale kwana yona e teng